0: என்னைக்கு நீ
1: நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. கனடா சுதன் சுதாகர் எல்லோருமே நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மனதிற்கு சக்தியோடு கால் பண்ணுங்க. 2-8-3-8-5-4 தொடர்ந்து மனதிற்கு சக்தியோடு.

எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் போதுமானவராக இருக்கின்றார். அவர் புதுமையானவராக, அவர் காக்கின்ற தேவனாக, எங்களுடைய கேடகமாக இருக்கின்றார். அந்த தேவன் எப்பொழுதுமே எங்களோடு கூட இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதுமே தேவனை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு நாங்கள் தேவனோடு நடந்து சென்று அவருக்கு பிரியமில்லா பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டியெழுப்புவோம். இணைந்திருங்கள் பிரியமானவர்களே. கிருபை நீ வானொலியினூடாக ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்.

கிறிஸ்தவ பிரியமானவர்களே, ஒலித்ததான பாடல் கிருபனிய வானொலியினூடாக உங்களுக்காகவே நாங்கள் இன்னும் இனிமையான பாடல்களை நாங்கள் ஒலிபரப்புவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். நீங்களும் கிருபனிய வானொலியினூடாக இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். உங்களுக்காக ஒலிக்கின்றது அடுத்த பாடல்.